0: नहीं मिला। भारतीय जनता पार्टी तो मुख्य रूप से केवल हिंदू मुसलमान के अलावा उनका कोई मुद्दा नहीं है।
1: जो सदियों से जो जगह मस्जिद के तौर पर इस्तेमाल होती रही है और आर्कियोलॉजिकल सर्वे ऑफ इंडिया ने 2003 में जो पोजीशन ली थी उसके ख़िलाफ़ है, और उसके साथ साथ वर्शिप प्लेसेस ऑफ वर्शिप एक्ट 1991 के ख़िलाफ़ है। और हम समझते हैं कि अदालत ने ये फैसला आर्कियोलॉजिकल सर्वे ऑफ इंडिया की जो रिसेंट रिपोर्ट है उसके बुनियाद पर दिया है। हालांकि आर्कियोलॉजिकल सर्वे ऑफ इंडिया ने अपनी जो पहली रिपोर्ट दी थी 2003 में वो इसके बिल्कुल ख़िलाफ़ थी, और उसने ये माना था कि ये मस्जिद की ज़मीन है और यहाँ पर दोनों कम्युनिटी का राइट है और दोनों कम्युनिटी को वहाँ पे इबादत करने की इजाज़त दी गई थी।
2: Meanwhile, recent breaking news coming in at this hour. Let's take you through it. Well, a case has been registered over posters targeting Congress's national leaders in Wayanad. Police has retrieved the CCTV footage in which a person was seen pasting the posters on the walls, and efforts are now underway to identify him. As per officials, police have now registered a case after posters targeting Rahul Gandhi, Priyanka Gandhi Vadra and Mallikarjun Kharge appeared on the walls of the Congress office and nearby areas in Wayanad. Officials at the Kalpeta police station said that the case was registered following a complaint lodged by an MLA. According to the FIR, the posters targeted three party leaders and appeared at the Wayanad DCC office compound wall and nearby areas on the 13th of May, when uncertainty prevailed over the selection of the next Keralam chief minister. So that's the latest update that we're tracking coming in from Wayanad, where we understand that now a case has been filed. A case has been registered over posters targeting Congress national leaders in Wayanad. The officials have in fact even retrieved the CCTV footage in which a person was seen pasting the posters on the walls, and efforts are now underway to identify this very individual. Police have also registered a case after posters targeting Rahul Gandhi, Priyanka Gandhi Vadra and Mallikarjun Kharge appeared on the walls of the Congress office and nearby areas in Wayanad. My colleague Ashwin joins us on the broadcast with the latest updates coming in. Ashwin, walk us through the details. What exactly happened here and where does the investigation stand?
3: Well, the complaint on this was filed by Kalpeta MLA Congress leader Siddiq, who had filed a complaint because this particular poster had created a huge ruckus in before the selection of the chief minister by the Congress High Command. The poster stated that Priyanka Vadra would be defeated like how the Congress was defeated back in Amethi, and that they will not win again. And this was a poster that was put up claiming that V.D. Satheshan should be the chief minister candidate. And this had created quite a political flutter. Now, the Congress leader himself has filed a complaint. The police has lodged a complaint and CCTV visuals are being checked, as well as various evidences are being taken in this regard to find out who is the man behind it, who actually put out these posters and tried to threaten the Gandhi family.
2: Right, absolutely. Ashwin, thank you so much for joining us and sharing those updates with us. Well, let's now turn our attention to Keralam. An important update coming in as Congress leader V.D. Satheshan is set to take oath as the new Keralam Chief Minister on May 18th, even as hectic consultations continue over the composition of the new cabinet. Congress General Secretary K.C. Venugopal held meetings with V.D. Satheshan and senior leaders, including Ramesh Chennithala, as the party works to shortlist around 20 ministerial names. While Congress leaders denied reports of any internal rift, alliance partners have now stepped up pressure, with the Congress J demanding as many as two ministerial berths and the IUML seeking about five positions in the new cabinet. On the other hand, Keralam Chief Minister Designate V.D. Satheshan rejected reports of any feud with senior Congress leader K.C. Venugopal after meeting him at his residence. He asserted that organisational and cabinet-related decisions were being taken jointly through consultations.
4: There are some forces in Kerala try to propagate hate campaign in Kerala, but Muslim League and their leader Panagad Sadiq Ali Shihab Tangal took a strong secular stand. He with Mr. P.K. Kunjalugudi Sahib, they came to Cochin and they went to the Varapura Bishop House. They met the leaders. In Palluridi, there was an issue. They have taken a strong secular stand. UDF position is secular. They are also supporting that secular stand. We will continue it.
5: It is being decided by forces like the Jamaat-e-Islami and the SDPI is very disturbing. And I don't want to wade into any controversy, create any controversy 2 days before the swearing in of the new chief minister. But it is an issue that will need to be discussed, will need to be scrutinized, not today, not tomorrow alone, but for the coming months and years. We will have to look at the conduct of this government and see how much of this government is being remote controlled by forces that are very dangerous for our state. And I have said long ago, I have said, mainstreaming SDPI, mainstreaming forces like Jamaat-e-Islami is not good for our state, not good for any Malayali.
6: അതാണ് ഞങ്ങളുടെ ആവശ്യം. ഇല്ലില്ല, എന്ന് വിചാരിക്കുന്നു. രണ്ട് മന്ത്രിസ്ഥാനമാണ് ഞങ്ങൾ ആവശ്യപ്പെടുന്നത്.
7: The announcement will be done by only UDF because we need a joint decision. So we cannot announce what we had discussed and all that. Tomorrow there is going to be a joint announcement that will be done by UDF.
8: Discussion with the alliance parties.
7: That is going on. It is going on. Tomorrow there will be a final touch up.
9: देखिए, जब सतीशन जी का नाम 11 दिन के बाद कांग्रेस ने मुख्यमंत्री के रूप में आगे किया, तब मैंने बताया कि कांग्रेस का नहीं, ये मुस्लिम लीग का फर्स्ट सीएम ऑफ केरला है. और ये इसलिए कहा गया क्योंकि दीपादास मुंशी ऑब्जर्वर कांग्रेस ने भी बताया कि विधायक केसी वेणुगोपाल का नाम आगे कर रहे थे. कुछ लोग और भी कुछ नाम सुझाव दे रहे थे, परंतु उन सबको ओवररूल करते हुए कांग्रेस के हाईकमांड ने दिल्ली से जमात और मुस्लिम लीग के फतवे पर सतीशन जी को सीएम बनाने का निर्णय लिया, क्योंकि वायनाड में चुनाव जीतना है. तो एक प्रकार से कांग्रेस पार्टी अब गांधीवादी नहीं, जिन्नावादी हो चुकी है.
2: Or let's take you through it. We're understanding that Iran's foreign minister Abbas Araghchi has said that Tehran is ready to resume direct military conflict. Meanwhile, we have superstar Rajnikant addressing the media. Let's also listen into what he has to say.
10: அதுக்கு வந்து நான் வந்து வெளியே கொடுக்கலன்னு சொன்னால் அதே வந்து உண்மை ஆகிடும் அப்படின்னு ஆகிடும். நான் வந்து அதுக்கு பெங்களூர் போகும்போது நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருப்பீங்க, ஏர்போர்ட்டில் யாரோ வந்திருப்பீங்க, அங்கே வந்து நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அது வெளியே கொடுத்துடலான்னு இருந்தேன். அப்போ நீங்கள் யாரும் அங்கே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே பெங்களூர்லேருந்து திரும்பி வரும்போது கூட அங்கே மீடியா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் 18th வந்து கேரளா வந்து ஷூட்டிங் இருந்தது சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நான் வெளியே கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் அங்கே நீங்கள் அங்கே வரல என்ன
11: அப்போ வந்து நான் வெளியே கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் அங்கே இன்னைக்கு அங்கே வரலன்னா கூட முதல்ல சொல்லிவிட்டு அங்கே வர சொல்லி வெளியே கொடுத்துடலாம்னு நினச்சேன். அது ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ரொம்ப இன்னும் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் நான் கூப்பிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது. அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்ரீ ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கு வந்து நான் வந்து இங்கே விஜய் வந்து சிஎம் ஆகக்கூடாது, அவர் வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு வந்து ரஜினி அங்கே போயிருக்காங்க, வேறு ஏதோ ரெண்டு பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் நான் அதெல்லாம் பேச முடியும். அப்படி பேசுகிற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. அது வந்து தெளிவுபடுத்துகிறேன். ரெண்டாவது வந்து நான் அவர் வந்து வாழ்த்து சொல்லலை, ஏர்போர்ட் போகும்போது வாழ்த்து சொல்லலை.
12: There was some speculation, I didn't wish for Chief Minister T. Joseph Vijay.
11: Now, 2016, அரசியல் வர்றேன்னு சொன்ன பிறகு நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது யூஸ்வலாக அங்கே இருக்கிறவங்க அந்த போர்டிங் கார்டு வாங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கேட்குறது தான்
12: அவ்வளோ. In 2016, when I announced about the political...
11: அதே இதில் தான் மீடியா மீடியா யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. சரியா சொல்லி நான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஒரு மீடியா ஆள் மாதிரி தெரியல எனக்கு. ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு விஜய் அவர் முதலமைச்சர் இருக்காரு அப்படின்னு சொன்னார். நான் என்ன ஷாக் அது மீடியா மாதிரி தெரிஞ்சு
12: அரசியல்
11: அரசியல் தான் இல்லாத போது அவர் மேல எனக்கு ஏன் போறாம ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் அப்ப கூட வந்திருக்காது கிடைக்காது கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. சோ இன்னொன்னு வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப் கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃபரன்ஸ். நான் முதலே சொல்லிருக்கேன் நான் வந்து விஜய் வந்து
12: எனக்கு
11: நல்லது இல்லை கெட்ட பேரு
12: விஜய் சின்ன
11: வயசுல அவர் பார்த்துட்டு இருக்க அவர் சிஎம் ஆனதுல எனக்கு என்ன போறாங்க அது இன்னும் இவ்வளவு சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி எவ்வளவு பெரிய
12: கட்சிகளை
11: எதிர்த்து தனி ஆளை வந்து ஜெயிச்சிருக்காங்க. சந்தோஷம் அடே யார் அப்ரிசியேஷன் சூப்பர். சோ
12: விஜய்
11: அவர்களுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு ஜனங்க மத்தியில டெஃபினட்டா அந்த எதிர்பார்ப்பு
12: அவரை சந்திச்சு
11: மக்கள் நல்லது செய்யணும் செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவருக்கு அதிக வாழ்த்துக்கள்.
2: Well, that was superstar Rajnikanth now speaking about the Tamil Nadu Chief Minister Joseph Vijay, where he said that he's not jealous of Vijay and that there's a generational gap that he shares with the actor. He's further even gone on to say that, you know, he's not in politics, so he has no reason to be jealous from him. On that note, we're slipping into a very short break. More news and updates on the other side. Stay with us.

0: because the students have really they have suffered a lot because of this paper leakage. And he also appealed to the people to give suggestion for improvement of NTA. So the Congress party should not politicize this particular issue.
1: This is not the first time the NEET question paper is leaking. So far, so many question paper leaked. This government is expert in leakage of question paper. They are playing with the future of the students of this country. How many times we raise this issue? We need a foolproof system. But they are not working on it. That is why this situation arises. Everything has happened because of the incapability of the education minister. He should step down immediately. He should take the moral responsibility and he should step down immediately.
2: We are totally opposed to these NEET exams. From the beginning, this should be permanently abolished. This year, what has happened? Due to the leak of the question papers, the exams could not be conducted, and 22 lakh students who prepared themselves for months, they were disappointed. So who is responsible for this? Who is responsible? Therefore, the union minister, the particular portfolio education minister, Mr. Dharmendra Pradhan, should submit his resignation. He should not continue as the education minister.
3: बहुत ही गंभीर अफसोसजनक बात है कि नीट का इस तरह से जो पेपर है वो लीक हो रहा है इसकी पूरी पूरी जवाबदारी सरकार की बनती है सरकार ने 23 लाख स्टूडेंटों के करियर के साथ खिलवाड़ किया एनटीए आता है एक खाली सर्कुलर निकाल देता है कि क्योंकि पेपर लीक हो गया एग्जाम कैंसिल कर दिया हमने सीबीआई की अब इंक्वायरी बिठा दे अरे सीबीआई की इंक्वायरी बैठेगी जब तक उसका रिपोर्ट आएगा तब तक तो काफी स्टूडेंट एमबीबीएस बनकर डॉक्टर बन जाएंगे तो किस तरह से आपको खिलवाड़ करने का अधिकार किसने दिया है और अकाउंटेबिलिटी आप फिक्स क्यों नहीं करते जब इनके मंत्री एजुकेशन मिनिस्टर धर्मेंद्र प्रधान को मीडिया ने सवाल किया सवाल का जवाब देने से कतरा रहे चले गए चुपचाप
4: एक्टर रजनीकांत हैज मेड अ स्ट्राइकिंग पॉलिटिकल रिमार्क सेइंग विजय would have won the 2021 elections had he contested. He clarified that he holds no jealousy towards Tamil Nadu Chief Minister Vijay, but noted that expectations from Vijay remain significant among the people of Tamil Nadu. Rajnikant further underlined that his personal friendship with Chief Minister M.K. Stalin, with a former Chief Minister of Tamil Nadu, M.K. Stalin, goes beyond the political lines. Now, his remarks come at a time of shifting political narratives in Tamil Nadu, when new alignments and rising figures continue to reshape the landscape. Here is that reaction coming in from Rajnikant.
5: 100% vetivettipu. Adhu doubt illa. 100% vetivettipu. Adhu doubt illa.
6: Appadi enna solli adhukku oru vimarsanam. இன்னொன்று வந்து விஜய் மேலே எனக்கு பொறாமை நான் அரசியல் வந்து இல்லை அரசியல் தான் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது அப்போ கூட வந்திருக்காது கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜயருக்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப் கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் நான் முதலே சொல்லியிருக்கேன் நான் வந்து விஜயை வந்து நான் சும்மா இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு என்ன இருக்குது கெட்ட பேர் விஜய் என்ன பேர் கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன சொல்லுது சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டுருக்காரு அவர் சீயமானதில் எனக்கு என்ன போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர் எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடங்கு இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்
7: He has expressed the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him. And he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajinikanth told that I am for DMK, ADMK merger? No. Somebody will talk something.
8: அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இட போட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறது நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது, போட்டி போடுவோம். பட் பொறாமப்பட்டது கிடையாது. வி ஆர் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் யூ கேன் ஃபைண்ட் இன் தமிழ்நாடு. அது நாங்கள் சினிமா துறையில் இருக்கோம், நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படி தான் இருந்திருக்கோம்.
4: And from Tamil Nadu, let's now tell you what's making headlines in the state of Andhra Pradesh, where Andhra Pradesh's Chief Minister N. Chandrababu Naidu has announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Now, this was said while he was addressing a public meeting in Srikakulam district. Now, it was Chandrababu Naidu who said and gave that statement, where he said that the state government would provide rupees 30,000 for the birth of the third child and rupees 40,000 for the fourth. He added that the detailed guidelines for the scheme would be announced within a month. Now, the Congress, meanwhile, has hit out at the Andhra Pradesh government's move and has criticized the decision. The Andhra Pradesh government's population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes. Here is what the government and the opposition has to say on that.
9: So-called promise given by the Chandrababu Naidu is not a policy decision, but it is a clear-cut political distraction tactic only to divert the so-called broken-up promise or the anger of people of Andhra Pradesh. A so-called failure of the TDP-led coalition government.
10: Minister in India can make these kinds of announcements. In which world he lives? The thing is that he is infamous for these kinds of remarks. This promise was delivered by him long ago also. Then what is the logic in it? What is the stand of our Prime Minister and other ministers? So when we are seriously adopting family planning measures and there is an urgent need to control population based on many factors, and how this types of a statement can be made by a chief minister of our country? People should understand these are old dirty politics and what is to say without any basis.
11: Dekhiye, abadi ko lekar pehle bhi ye chinta rahi hai ki bahut si jagah abadi badh rahi hai, bahut si jagah ghat rahi hai. तो जहाँ घट रही है वहाँ उसमें आंध्र प्रदेश भी है. तो चंद्रबाबू नायडू जी ने अपने तौर पे स्कीम बनाई है और सरसंघ चालक जी ने भी कहा था कि कम से कम तीन बच्चे होने चाहिए. तो देश में सबको तीन बच्चे कम से कम पैदा करना चाहिए.
4: Moving on to the other stories that we're tracking, a 33-year-old Noida woman, Twisha Sharma, died just 5 months after her marriage in Bhopal, raising serious allegations of harassment from her family. She married Samarth Singh, a Bhopal-based lawyer, in December 2025. Her husband has been booked but is currently on the run, while her mother-in-law, a retired judge, is out on bail. Now, according to family, Twisha was facing mental harassment and domestic violence at her home. They also allege that she was pressured to terminate her pregnancy and transfer financial assets given by her father. It was on May 12 when she last spoke to her mother, describing distress before the call abruptly ended. Soon after, the family was informed that she was not breathing and was declared dead on arrival at the hospital. The post-mortem report mentions that there were hanging and multiple injuries on her body, with forensic tests underway to determine the exact circumstances of her death. Here are the facts and what the family is saying.
12: Samarth Singh criminal lawyer hai, to is wajah se usko sare bachav ka sab tarika pata hoga, sari kis tarah se bacha jata hai. तो उसने क्राइम किया है. शुरू में तो कोई नहीं करेगा इतनी जल्दी. शुरू में नहीं, एक दो महीने बाद वो टॉर्चर करने लग गया था. शादी को 5 महीने हुए हैं. 5 महीने हुए मेरी बेटी को अभी. वो उसकी जो कपड़े भी उसने नहीं खोले, उसे जब तक तैयार कुछ एंजॉय नहीं कर पाई, कहीं गई

0: ಅದರ ಡೌಟೇ ಕಲ್ಯ 100% ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿಪ್ಪ ಅದರ ಡೌಟೇ ಕಲ್ಯ
1: ಅಬ್ದಿ ಅನ್ಸಿದ್ದು. ಅದಕ್ಕೆ ಒಂದು ವಿಮರ್ಶೆ, ಇನ್ನೊಂದು ವಂದು ವಿಜಯ ಮೇಲೆ ಎನಿಕ್ ಪರಾಮಯ. ನಾ ಅರಸಿಯಲ್ ವಂದು ಇಲ್ಲ, ಅರಸಿಯಲ್ ನಾ ಇಲ್ಲ ಅನ್ಸೊಲಿ ವಿರಗಿ ಅಳಚೆ. ಅರಸಿಯಲ್ ನಾ ಇಲ್ಲಾದ ಬೋದು ಅವ್ರ ಮೇಲೆ ಎನಿಕ್ ಏನು ಪರಾಮಯ. ಒಂದು ವೇಳೆ ಕಮಲಹಾಸನ್ ಎದ ಅವ್ರ ಮೊದಲಿತ ಏನು ಪರಾಣ ಹೊಂದಿರ್ಕೋಮೋ ಏನೋ ತಿಳಿಯಾದು. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் வந்து விஜயை வந்து நான் சொன்ன இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு என்ன இல்லை கெட்ட பேர். விஜய் என்ன பேர் கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு என்ன சொல்லுது, சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்துட்டுருக்காரு. அவர் சீயமானதில் எனக்கு என்ன போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்து. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடங்கு இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
2: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him. And he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajinikanth told that I am for DMK, ADMK merger? No. Somebody will talk something.
3: 15 நாள்லயே அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறது நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது, போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsman you can find in Tamil Nadu. அது நாங்க சினிமா துறையில இருக்கோம், நாங்க கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
4: ஆந்திரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் என் சந்திரபாபு நாயுடு அனௌன்ஸ் கேஷ் இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஃபேமிலிஸ் ஹேவிங் மோர் சில்ட்ரன், சேயிங் தட் தி ஸ்டேட் மஸ்ட் ஆக்ட் டு ரிவர்ஸ் இட்ஸ் டிக்ளைனிங் பாப்புலேஷன் க்ரோத் ட்ரெண்ட். Addressing a public meet, Naidu said that the state government would provide rupees 30,000 for the birth of the third child and 40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
5: We had adopted national policy of having 2 children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
6: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.7%, whereas the replacement level is 2.1%. That is the reason why today our honorable leader Mr. Naidu is appealing to people to have more children. We have to manage our population well, then only we'll have the required young workforce for the future. And that is the reason why We have, the government has announced, the Honorable CM had announced, that every family which has a third child will be given a financial assistance of 30,000, and a family having a fourth child will be given a financial assistance of 40,000.
2: That is wrong first. But what will he do? When we followed, strictly followed this government of India's family planning plan scheme, the northern states did not follow that. But southern states strictly followed it, and our population is under control. But northern states have not followed, and their population is more. But this BJP government wants to make use of this wrongful doing of the northern states.
7: देखिए आबादी को लेकर पहले भी ये चिंता रही है कि बहुत सी जगह आबादी बढ़ रही है, बहुत सी जगह घट रही है. तो जहाँ घट रही है वहाँ उसमें आंध्र प्रदेश भी है. तो चंद्रबाबू नायडू जी ने अपने तौर पे स्कीम बनाई है, और सरसंचालक जी ने भी कहा था कि कम से कम 3 बच्चे होने चाहिए. तो देश में सबको 3 बच्चे कम से कम पैदा करना चाहिए.
8: देखिए ये इस तरह के ऐलान हिंदू धर्म गुरुओं की तरफ से भी होते हैं, और राजनेता भी अलग अलग फॉर्म में करते रहते हैं. ये बयान भी एक उसी क्रम में आया है, लेकिन इस पर कोई ध्यान नहीं देता. वजह क्या है कि हिंदू जो है गर्भ में बच्चों को मार रहा है. अगर उसे पता चल जाए कि लड़की है पेट में, तो गर्भपात करा दिया जाता है. जब हिंदू खुद अपने बच्चे को पेट में मारेगा, तो जनसंख्या बढ़ने की उम्मीद उससे कैसे की जा सकती है.
4: Well, with that, it's a wrap on this edition. Thank you so much for watching.

0: Actor Rajinikanth has made a striking political remark, saying he would have won the 2021 elections had he contested. He clarified he holds no jealousy towards Tamil Nadu Chief Minister Vijay, but noted that expectations from Vijay remain significant among the people of Tamil Nadu. Rajinikanth further underlined that his personal friendship with Chief Minister M.K. Stalin goes beyond political lines. His remarks come at a time of shifting political narratives in the state, where new alignments and rising figures continue to reshape the political landscape.
1: 100% வெற்றி பெற்றிருப்பார். அது ஒரு டவுட் கிடையாது. 100% வெற்றி பெற்றிருப்பார். அது ஒரு டவுட் கிடையாது.
2: அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று வந்து விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் தான் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலே சொல்லியிருக்கேன், நான் வந்து விஜய் வந்து நான் சும்மா இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு என்ன இல்லை கிட்ட கிடையாது. விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு நல்லது, சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்துட்டு அவர் சீயமானதில் எனக்கு என்ன போகிறான். ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், என்னுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடங்கள் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
3: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him, and he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajinikanth told that I am for DMK-ADMK merger? No. Somebody will talk something.
4: 15 நாள்லயே அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர், அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. வி ஆர் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் யூ கேன் ஃபைண்ட் இன் தமிழ்நாடு. அது நாங்கள் சினிமா துறையில் இருக்கோம், நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படி தான் இருந்திருக்கோம்.
0: Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide ₹30,000 for the birth of the third child and ₹40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
5: We had adopted national policy of having two children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising

0: Try to use the election analytics to bring the coverage together for you. 90% voting is not common. That's 140 elections with less than 70%. Tuvendu Adhikari leading at this moment. Five states, 824 assembly seats, an election that felt more like a war.
1: Again, going to shift focus to West Bengal, bring in our colleagues from the ground as well.
2: We've got some breaking news just coming in.
0: Kanchan Gupta to wear this morning. Green was not one of them. Kanchanda, what's going on here?
1: Khela ho be.
3: Vijay is finishing off every existing political force.
0: This holds, Pradeep Gupta will be dancing. Joining us.
4: Actor Rajnikanth has made a striking political remark, saying he would have won the 2021 elections had he contested. He clarified he holds no jealousy towards Tamil Nadu Chief Minister Vijay, but noted that expectations from Vijay remain significant among the people of Tamil Nadu. Rajnikanth further underlined that his personal friendship with Chief Minister M.K. Stalin goes beyond political lines. His remarks come at a time of shifting political narratives in the state, where new alignments and rising figures continue to reshape the political landscape.
5: 100% Vetti Vetti Pe, adhara doubt e kada. 100% Vetti Vetti Pe, adhara doubt e kada.
6: Abdiyan suli adhu koru vimarsha. Innonu vandu Vijay mele enak porame. Na arasiyal vandu illa. அரசியல் தான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் போகிறாங்க? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் என்ன போகிறாங்க வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலே சொல்லியிருக்கேன், என் நான் வந்து விஜயை வந்து நான் சும்மா இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு என்ன இல்லை கிட்ட பேர். விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன சொல்லுது, சின்ன வயசுல தான் அவர் பார்த்துட்டுருக்கார். அவர் சீஎமானதில் எனக்கு என்ன போகிறான், ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடலம் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
7: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him, and he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajnikanth told that I am for DMK-ADMK merger? No. Somebody will talk something.
8: 15 நாள்லையும் அப்படி தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாதம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsman you can find in Tamil Nadu. அது நாங்கள் சினிமா துறையில இருக்கோம், நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
4: Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide Rs 30,000 for the birth of the third child and 40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharp

0: Vijay, but noted that expectations from Vijay remain significant among the people of Tamil Nadu. Rajnikant further underlined that his personal friendship with Chief Minister M.K. Stalin goes beyond political lines. His remarks come at a time of shifting political narratives in the state, where new alignments and rising figures continue to reshape the political landscape.
1: 100% வெற்றி பெற்றிருப்பார், அதோட டவுட்டே கிடையாது. 100% வெற்றி பெற்றிருப்பார், அதோட டவுட்டே கிடையாது
2: அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று வந்து விஜய் மேலே எனக்கு பொறாமை, நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலே சொல்லியிருக்கேன், நான் வந்து விஜய் வந்து நான் சொன்ன இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு என்ன இல்லை கெட்ட பேர். விஜய் என்ன பேர் கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்ல பேர், சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்துட்டு அவர் சீயமானதில் எனக்கு என்ன போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடங்கு இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
3: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him, and he had greeted Vijay. It is the media had carried that news also. That's all. He has explained the position. That's all. But somehow some people are always doing some twisting work, for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajnikant told that I am for DMK, ADMK merger? No. Somebody will talk something.
4: 15 நாள்லயே அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர், அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது, போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsman you can find in Tamil Nadu. அது நாங்கள் சினிமா துறையில இருக்கோம், நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
0: Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide Rs 30,000 for the birth of the third child and 40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
5: We had adopted national policy of having 2 children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
6: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.

0: Actor Rajinikanth has made a striking political remark, saying he would have won the 2021 elections had he contested. He clarified he holds no jealousy towards Tamil Nadu Chief Minister Vijay, but noted that expectations from Vijay remain significant among the people of Tamil Nadu. Rajinikanth further underlined that his personal friendship with Chief Minister M.K. Stalin goes beyond political lines. His remarks come at a time of shifting political narratives in the state, where new alignments and rising figures continue to reshape the political landscape.
1: 100% vetu vetu pe adra doubt ekada 100% vetu vetu pe adra doubt ekada
2: abdi en sulli adukku oru vimarsam innonu vandu vijay mele enak porama na arasiyal vandu illa அரசியல் தான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் போகிறாங்க? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு போராட்டம் வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் நான் முதலே சொல்லியிருக்கேன். நான் வந்து விஜய் வந்து நான் சம இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு என்னது இல்லை கெட்ட பேர். விஜய் என்ன பேர் கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு நல்ல பேர். சின்ன வயசுல தான் அவர் பார்த்துட்டு அவர் சீயமானதில் எனக்கு என்ன போகிறான். ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடகம் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
3: He has expressed the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him, and he had greeted Vijay. It is the media had carried that news also. That's all. He has explained the position. That's all. But somehow some people are always doing some twisting work, for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajinikanth told that I am for DMK ADMK merger? No. Somebody will talk something.
4: 15 நாள்லயே அப்படி தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறது நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsman you can find in Tamil Nadu. அது நாங்க சினிமா துறையில இருக்கோம், நாங்க கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
0: Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide ₹30,000 for the birth of the third child and ₹40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
5: We had adopted national policy of having 2 children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people for their popularity

0: front lines of Kargil. The fury of Operation Sindoor.
1: So many attacks.
0: The chaos and cries of disaster zones. To fighter jet cockpits. And the world's most defining interviews.
1: It's incredible.
0: He has seen history break. Live. Unfiltered. 20,000 hours of live broadcasting.
1: Welcome to Left, Right, and Center.
0: Hard facts.
1: War struck country.
0: Hard questions.
1: In the Ukraine.
0: 30 years of trust.
2: In the Kargil area.
1: North Ukraine.
3: In France. In Italy.
1: At Srinagar.
3: I am Mr. France.
1: Vishnu Shom for NDTV.
0: Vishnu Shom. Only on NDTV.
4: Actor Rajnikanth has made a striking political remark, saying he would have won the 2021 elections had he contested. He clarified he holds no jealousy towards Tamil Nadu Chief Minister Vijay, but noted that expectations from Vijay remain significant among the people of Tamil Nadu. Rajnikanth further underlined that his personal friendship with Chief Minister M.K. Stalin goes beyond political lines. His remarks come at a time of shifting political narratives in the state, where new alignments and rising figures continue to reshape the political landscape.
5: 100% Vetti Vetti Per. Adhu Dol Dekal. 100% Vetti Vetti Per. Adhu Dol Dekal.
6: Abdiyan Suli Adhu Koru Vimarsha. Innonu Vandhu Vijay Mele Enakku Porama. Na Arasiyal Vandhu Illa. அரசியல் தான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் போகிறாங்க? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு போராட்டம் வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 years டிஃப்ரென்ஸ் நான் முதலையே சொல்லியிருக்கேன். என் நான் வந்து விஜயை வந்து நான் சமயம் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு என்ன இருக்குது கிட்ட பேர். விஜய் என்ன பேர் கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன சொல்லுது சின்ன வயசுல இருந்து அவருக்கு பார்த்துட்டு அவர் சீயமானதில் எனக்கு என்ன போகிறான். ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது. அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடங்கள் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
7: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him, and he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajnikanth told that I am for DMK-ADMK merger? No. Somebody will talk something.
8: 15 நாள்லையும் அப்படி தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாதம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsman you can find in Tamil Nadu. அது நாங்க சினிமா துறையில இருக்கோம், நாங்க கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
4: Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide Rs 30,000 for the birth of the third child and 40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
2: We had adopted national policy of having two children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
3: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.7%, whereas the replacement level is 2.1%. That is the reason why today our Honorable Leader, Mr. Naidu, is appealing to people to have more children. We have to manage our population well. Then only we'll have the required young workforce for the future. And that is the reason why the government has announced, the Honorable CM had announced, that every family which has a third child will be given a financial assistance of 30,000, and a family having a fourth child will be given a financial assistance of 40,000.
7: That is wrong first. But what will he do? When we strictly followed this Government of India's family planning plan scheme, the northern states did not follow that. But southern states strictly followed it, and our population is under control. But northern states have not followed, and their population is more. But this BJP government wants to make use of this wrongful doing of the northern states.
9: देखिए आबादी को लेकर पहले भी ये चिंता रही है कि बहुत सी जगह आबादी बढ़ रही है, बहुत सी जगह घट रही है. तो जहाँ घट रही है वहाँ उसमें आंध्र प्रदेश भी है. तो चंद्रबाबू नायडू जी ने अपने तौर पे स्कीम बनाई है, और सरसंघचालक जी ने भी कहा था कि कम से कम 3 बच्चे होने चाहिए. तो देश में सबको 3 बच्चे कम से कम पैदा करना चाहिए.
10: देखिए ये इस तरह के ऐलान हिंदू धर्म गुरुओं की तरफ से भी होते हैं, और राजनेता भी अलग अलग फॉर्म में करते रहते हैं. ये बयान भी एक उसी क्रम में आया है, लेकिन इस पर कोई ध्यान नहीं देता. वजह क्या है कि हिंदू जो है गर्भ में बच्चों को मार रहा है. अगर उसे पता चल जाए कि लड़की है पेट में, तो गर्भपात करा दिया जाता है. जब हिंदू खुद अपने बच्चे को पेट में मारेगा, तो जनसंख्या बढ़ने की उम्मीद उससे कैसे की जा सकती है.
4: Well, with that, it's a wrap on this edition. Thank you so much for watching.

0: பெட்டு பெட்டு பேர் அது டவுட் கிடையாது
1: அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று வந்து விஜய் மேலே எனக்கு பொறாமை, நான் அரசியல்

0: ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் நான் முதலே சொல்லியிருக்கேன். நான் வந்து விஜயை வந்து நான் சொன்ன இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு என்ன இல்லை கெட்ட பேர், விஜய் என்ன பேர் கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன சொல்லுது, சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டுருக்கார். அவர் சீயமானதில் எனக்கு என்ன போகிறான், ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது, ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடங்கள் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
1: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him, and he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajinikanth told that I am for DMK-ADMK merger? No. Somebody will talk something.
2: 15 நாள்லையும் அப்படி தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாதம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsman you can find in Tamil Nadu. அது நாங்க சினிமா துறையில இருக்கோம், நாங்க கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
3: Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide rupees 30,000 for the birth of the third child and 40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
4: We had adopted national policy of having 2 children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
5: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.7%, whereas the replacement level is 2.1%. That is the reason why today our honorable leader Mr. Naidu is appealing to people to have more children. We have to manage our population well, then only we'll have the required young workforce for the future. And that is the reason why we have, the government has announced, the honorable CM had announced, that every family which has a third child will be given a financial assistance of 30,000. And a family having a fourth child will be given a financial assistance of 40,000.
1: That is wrong first. But what will he do? When we strictly followed this Government of India's family planning plan scheme, the northern states did not follow that. But southern states strictly followed it, and our population.

0: डिसीजंस।
1: अदानी ग्रुप का एक मंत्र भी रहा है बिजनेस के साथ साथ में कि सेवा ही साधना है, और सेवा ही साधने के मंत्र के साथ साथ हम हमारा हर प्रयास इस तरह से रहेगा कि खाली बिजनेस के लिए हम यहाँ नहीं आए, उसके साथ साथ में हम सेवा करते हैं तो वो हमारे को अंदर की खुशी और मिले।
0: The project adds to the Adani Foundation's expanding vision care program, which has already carried out nearly 2 lakh screenings across 11 states ahead of completing 30 years this August. With a focus on rural healthcare and skilling, the project marks a significant step in expanding medical access in Bihar. Bureau Report, NDTV.
2: We are stepping into a very short break. News and updates continue on the other side.
3: Higher end, check the audio. Higher end, check the audio.
4: Let's do it. Let's do it. Let's start.
5: Big news that we're breaking first here on NDTV.
6: We know for sure that they have, you know, confirmed their support to him.
5: We've got a picture of the letter.
7: The breaking story, we're jumping straight into it.
8: They do not want to be part of an experiment.
7: Show around and then come to me.
5: At the Nehru Stadium in Chennai.
9: Unconditional support.
6: Time killer of TVK is here with us.
10: We've got Mr. Dinakaran with us here.
5: Veera, why aren't you also dancing?
6: Vijay is coming out, TVK chief.
5: Big breaking story here on NDTV. Nobody else has these details. Thank you for all the support. Thank you for the viewership. Thank you for the love.
11: What seems settled for me is unfinished business. So I rewind, I pause, I reflect, I dig, until what's buried stands up to be counted. Breaking ground, not just headlines, the meaning behind them. This is Breaking Ground with me, Vedika Sood.
12: Excellence measured by those who built it. Presenting.
2: Actor Rajnikanth has made a striking political remark, saying he would have won the 2021 elections had he contested. He clarified he holds no jealousy towards Tamil Nadu Chief Minister Vijay, but noted that expectations from Vijay remain significant among the people of Tamil Nadu. Rajnikanth further underlined that his personal friendship with Chief Minister M.K. Stalin goes beyond political lines. His remarks come at a time of shifting political narratives in the state, where new alignments and rising figures continue to reshape the political landscape.
13: 100% vetu vetupu adra doubt kada 100% vetu vetupu adra doubt kada
14: abdi en solli adukku oru vimarsam innonu vandu vijay mele enak porama na arasiyal vandu illa அரசியல் தான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் போகிறாங்க? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு போராட வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் நான் முதலே சொல்லியிருக்கேன். நான் வந்து விஜய் வந்து நான் சொன்ன இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு என்னது இல்லை கிட்ட பேரு. விஜய் என்ன பேர் கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன பேர் சின்ன வயசுல தான் அவர் பார்த்துட்டு அவர் சீயமானதில் எனக்கு என்ன போகிறான். ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது, ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடங்கள் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
15: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him, and he had greeted Vijay. It is the media had carried that news also. That's all. He has explained the position. That's all. But somehow some people are always doing some twisting work, for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajinikanth told that I am for DMK, ADMK merger? No. Somebody will talk something.
4: பதினஞ்சு நாள்லயும் அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு ஆறு மாசம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. வி ஆர் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் யூ கேன் ஃபைண்ட் இன் தமிழ்நாடு. அது நாங்கள் சினிமா துறையில் இருக்கோம், நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படி தான் இருந்திருக்கோம்.
2: Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide rupees 30,000 for the birth of the third child and 40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
9: We had adopted national policy of having two children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
10: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.7%, whereas the replacement level is 2.1%. That is the reason why today our Honorable Leader, Mr. Naidu, is appealing to people to have more children. We have to manage our population well. Then only we'll have the required young workforce for the future. And that is the reason why we have, the government has announced, the Honorable CM had announced, that every family which has a third child will be given a financial assistance of 30,000. And a family having a fourth child will be given a financial assistance of 40,000.
15: That is wrong first. But what will he do? When we strictly followed this Government of India's family planning plan scheme, the northern states did not follow that. But southern states strictly followed it, and our population is under control. But northern states have not followed, and their population is more. But this BJP government wants to make use of this wrongful doing of the northern states.
16: देखिए आबादी को लेकर पहले भी ये चिंता रही है कि बहुत सी जगह आबादी बढ़ रही है, बहुत सी जगह घट रही है. तो जहाँ घट रही है वहाँ उसमें आंध्र प्रदेश भी है. तो चंद्रबाबू नायडू जी ने अपने तौर पे स्कीम बनाई है, और सरसंचालक जी ने भी कहा था कि कम से कम तीन बच्चे होने चाहिए. तो देश में सबको तीन बच्चे कम से कम पैदा करना चाहिए.
17: देखिए ये इस तरह के ऐलान हिंदू धर्म गुरुओं की तरफ से भी होते हैं, और राजनेता भी अलग अलग फॉर्म में करते रहते हैं. ये बयान भी एक उसी क्रम में आया है, लेकिन इस पर कोई ध्यान नहीं देता. वजह क्या है कि हिंदू जो है गर्भ में बच्चों को मार रहा है. अगर उसे पता चल जाए कि लड़की है पेट में तो गर्भपात करा दिया जाता है. जब हिंदू खुद अपने बच्चे को पेट में मारेगा तो जनसंख्या बढ़ने की उम्मीद उससे कैसे की जा सकती है.
2: Well, with that, it's a wrap on this edition. Thank you so much for watching.

0: நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடலம் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
1: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him, and he had greeted Bijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajinikanth told that I am for DMK-ADMK merger? No. Somebody will talk something.
2: 15 நாள்லயும் அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsman you can find in Tamil Nadu. அது நாங்க சினிமா துறையில இருக்கோம், நாங்க கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
3: Andhra Pradesh chief minister N. Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide ₹30,000 for the birth of the third child and ₹40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
4: We had adopted national policy of having 2 children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
5: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.7%, whereas the replacement level is 2.1%. That is the reason why today our honorable leader Mr. Naidu is appealing to people to have more children. We have to manage our population well, then only we'll have the required young workforce for the future. And that is the reason why we have, the government has announced, the honorable CM had announced, that every family which has a third child will be given a financial assistance of 30,000. And a family having a fourth child will be given a financial assistance of 40,000.
1: That is wrong first. But what will he do? When we strictly followed this Government of India's family planning plan scheme, the northern states did not follow that. But southern states strictly followed it, and our population is under control. But northern states have not followed, and their population is more. But this BJP government wants to make use of this wrongful doing of the northern states.
6: देखिए आबादी को लेकर पहले भी ये चिंता रही है कि बहुत सी जगह आबादी बढ़ रही है, बहुत सी जगह घट रही है. तो जहाँ घट रही है वहाँ उसमें आंध्र प्रदेश भी है.

0: खंड ज्योति के साथ में जो हमारा नाता, ये लास्ट 3 महीने की मेहनत और हमारे सदस्य लोग भी यहाँ आए, देखे कि उनका कैसे किस तरह से एडमिनिस्ट्रेशन चल रहा है, किस तरह से काम कर रहे हैं, और हम काफ़ी प्रभावित हुए। जो मृत्युंजय तिवारी जी की टीम, वो खुद और उनकी जो टीम और जो बेटिया लोग इतने काम कर रहे हैं, जो डेडिकेशन है, तो हमने लगा कि अदानी फाउंडेशंस इनके साथ जुड़ने से उनको भी बढ़ावा मिलेगा।
1: About 70 kilometers from Patna, the project is designed to deliver affordable eye care to undeserved communities while also creating a strong rural healthcare and training network. The initiative aims to significantly improve access to treatment in remote regions.
0: Adani Group ka ek mantra bhi raha hai, the business ke saath-saath mein, ki seva hi sadhana hai. Aur seva hi sadhane ke mantra ke saath-saath हम हमारा हर प्रयास इस तरह से रहेगा कि खाली बिजनेस के लिए हम यहाँ नहीं आए, उसके साथ साथ में हम सेवा करते हैं तो वो हमारे को अंदर की खुशी और मिले।
1: The project adds to the Adani Foundation's expanding vision care program, which has already carried out nearly 2 lakh screenings across 11 states ahead of completing 30 years this August. With a focus on rural healthcare and skilling, the project marks a significant step in expanding medical access in Bihar. Bureau Report, NDTV.
2: We are slipping into a very short break. News and updates continue on the other side.
3: Twenty-one days in Kashmir. People have bombarded me, friends, with requests for an unfiltered list of things I saw and observed on the ground.
4: Very special ground report from the line of control. There were some children who've lost limbs in the shelling.
3: They're now India's smallest but possibly the most powerful crime family. Cough syrup has killed at least 25 children. Dikwad sahab, aise mat kijiye. Suddenly, people are wondering about the weaponization of India-Pakistan cricket. We live and breathe elections. You will not believe your eyes or ears when I show you what I'm about to do.
5: For a country that has fought so many wars in the mountains and at high altitude,
3: we're standing on the Indian Navy's newest warship.
4: The line of control, Shiv Arun, NDTV.
6: The results with the BJP winning more than 200 seats clearly answer those questions. Our teams on the ground, in the studios, in the newsroom, we keep tracking every twist. We try to stay away from the noise, try to use the election analytics to bring the coverage together for you. 90% voting is not common. That's 140 elections with less than 70%. Truvendu Adhikari leading at this moment. 5 states, 824 assembly seats, an election that felt more like a war.
7: Again, going to shift focus to West Bengal, bring in our colleagues from the ground as well.
3: We've got some breaking news just coming in.
6: Kanchan Gupta to wear this morning. Green was not one of them. Kanchanda, what's going on here?
7: Khela ho be.
8: Vijay is finishing off every existing political force.
6: This holds, Pradeep Gupta will be dancing. Joining us now, live and exclusive on NDTV, the architect of this historic victory.
9: Janta ko badhai de raha hu.
6: To all our viewers who've joined us in this long day, thank you very much for spending your time, for trusting NDTV.
2: Straight from the actor Rajnikanth has made a striking political remark, saying he would have won the 2021 elections had he contested. He clarified he holds no jealousy towards Tamil Nadu Chief Minister Vijay, but noted that expectations from Vijay remain significant among the people of Tamil Nadu. Rajnikanth further underlined that his personal friendship with Chief Minister M.K. Stalin goes beyond political lines. His remarks come at a time of shifting political narratives in the state, where new alignments and rising figures continue to reshape the political landscape.
10: 100% வெற்றி பெற்றிருப்பார். அதோட டவுட் கதை 100% வெற்றி பெற்றிருப்பார். அதோட டவுட் கதை
11: அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று வந்து விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி அழைச்சி, அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலே சொல்லியிருக்கேன், நான் வந்து விஜயை வந்து நான் சும்மா இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு என்ன இருக்குது கிட்ட பேர், விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன இருக்குது. சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்துட்டுருக்கேன், அவர் சீஎமானதில் எனக்கு என்ன போகிறான். ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்து. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது, ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடங்கள் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
12: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him, and he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajinikanth told that I am for DMK-ADMK merger? No. Somebody will talk something.
13: 15 நாள்லயே அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர், அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsman you can find in Tamil Nadu. அது நாங்கள் சினிமா துறையில இருக்கோம், நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
2: Andhra Pradesh Chief Minister Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide ₹30,000 for the birth of the third child and ₹40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
14: We had adopted national policy of having 2 children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
15: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.7%, whereas the replacement level is 2.1%. That is the reason why today our honorable leader Mr. Naidu is appealing to people to have more children. We have to manage our population well, then only we'll have the required

0: இல்லை, அரசியல் தான் இல்லைன்னு சொல்லி விலகி அழைச்சி. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் போறாங்க? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் என்ன போராட்டம் வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் நான் முதலே சொல்லியிருக்கேன். நான் வந்து விஜயை வந்து நான் சொல்ல இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு என்ன சொல்லுங்க கேட்டேன். விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன சொல்லுங்க, சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்துட்டுருக்காரு. அவர் சிஎம்மானதில் எனக்கு என்ன போகிறான், ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியல் காப்பாற்பட்டது, ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடல இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
1: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him, and he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajinikanth told that I am for DMK, ADMK merger? No. Somebody will talk something.
2: 15 நாள்லயே அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsman you can find in Tamil Nadu. அது நாங்கள் சினிமா துறையில இருக்கோம், நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
3: Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide Rs 30,000 for the birth of the third child and 40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
4: We had adopted national policy of having 2 children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
5: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.7%, whereas the replacement level is 2.1%. That is the reason why today our honorable leader Mr. Naidu is appealing to people to have more children. We have to manage our population well, then only we'll have the required young workforce for the future. And that is the reason why the government has announced, the honorable CM had announced, that every family which has a third child will be given a financial assistance of 30,000. And a family having a fourth child will be given a family.